0: i dore ni mabie iriteligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadmandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கப்னவ ஒப்ப திமுத்து ரேடியோவ
1: ரிதி வலா கெவின் நெகின குமரி கௌரது இபத ரஜனிய சா சங்கீத நிர்மாணய கரு பர்சிலின் ஜெயகுடி பீதுவா கீத காயனே கல்யாணி வஞ்சநாத சமக சேவினி ராஜபக்ஷ நவ சங்கீத அத்யக்ஷனிய சுதத் பிரியசாந்த்